café masu utane da shuru khaya lakme australia no desh fi porti samkin mam roshan mehidukula surya palabu rajya பெவத்பனு பசிபிக் ஐலண்ட் சாம்சந்தைய நாய்க்கு சமுடுபட்டு தாய்வான விதேஷ மாத்திய லின் சியா லாங் சா விஷால நியோஜித கண்டாமக் சகபாகி வீம சம்பத்தின் சீனிய தனி விரோத்திய பலக்கிற திமினவா சீனிய பசிபிக் கலாப்பிய விசேஷ நியோஜித்த சுயன் போ தாய்வானை வெத்து சமுடுவே லபாதி திமின ஸ்தானிய பிலிபாதவு பரபதல கனசலக் அதிபவ பவசுமின் மெவினி கிரியா சதாஸ்தம விட்டும பிருத்திவிபாக்கு பவத்தின பவசந்தான் கெசே விதாத்தம பிரகாஷ்வே தரச்சுமையாக நோபன பவ ஓ பெவசுவது தாய்வானிய சமரோட சகபாகி வீம அனுமதக்கல நோக்கி சா நுசுது சுப்ரியாவாக் பவ அவதாரணை கருத்தி விடுவா மே சம்பந்தின் பிரதிச்சார தக்வு அகமதி அந்தனி அல்பனிசி சமரோட சகபாகி வண்ணே கௌதய தீர்மனை கரானே பசிபிக் ஐலண்ட் சாசதே மிச பாயிர ரொட்டாக் நோபன பவ பிரகாஷ் கருத்தி விடுவா சீனே சாய் தாவாயனே திரட்டு சமாஜிக்கையான் தா அட்டதனுக்குகேன் சமான்வித்து சாசத்திய நில சமாஜிக்கையான் நுமனாதரு சீனிய டாலோக் பாட்ன ரொட்டாக்லிசாத் தாய்வானிய இக்தாஸ் நம்சியானு துனே சிட்டு டெவலப்மெண்ட் பாட்ன நேசாத் சம்பந்தவதி மினவா பலாவு டுவாலு சா மாஷல் தூபாத் சா பசிபிக் ரொட்டவால் துணு பமனாக் தாவாத் தாய்வானிய சமக நில ராஜதாந்திரிக சம்பந்தத பபாத்துவாகின ஆதரு சமுழ்வே சத்காருக்கு பலாவு ராஜ்வே தாய்வானே வெது ஆராதனா கருதி மினவா ஆஸ்திரேலியா சீனிய சமக நில சம்பதத்தா பாத்துவாக என அதரு தாய்வான் சமக நில நவன சம்பதத்தா பாத்துவாக என பசுபிமக்கு மெம சிதுபீம பசிபிக் கலாப்பே துல சீனிய சக பட்டகிர ரொட்டவல் அதரு பல தரகைய தவத் இயல எனக்குனா கிளசாயி செலகென்னே மெல்டன் இதிகல நவ உஸ்தும்பிய ஸ்தானிய அது மகின் சதா விருத்த கருகத்து விடுவா ஏ வேதிகா ஹதர்கின் சா விதுலி சோபான அதுலு பாசுகம் ரசகின் சமான்விதாரி எக்ஸ்போர்ட் ரோட் சா கபர்ன்ஸ் ரோட் பெமதி அனதருதாயக் தும்ரிய ஹாஸ் மார்க் திகது இவத் கருத்தி விடுவா எவினோடு நவ தும்ரிய பாலம் திக கரா தும்ரிய தாமனே கேரணு ஏதி லபன வத்சரே சிட்டு மெதிரி நவைக்கின் சமன்வித்து வி லா சிட்டி தும்ரிய மெல்டன் தக்குவா தாமனே கேரி மெட்டு நிமித்தாய் எமகின் காவரே பகுல வேலாவான் ஹி மார்க் தாரிதாவே சிட்டு பணாக்கின் இவ்வளோ எனும் ஏதி இதிரி மாசவதி வாகன நகத்விமே ஸ்தான சங்கியாவது நவசேகிட்ட வெடிக்கிறிமட்டு செலசும் கிரத்தி விடுவா மெல்பர்ன் வாயம்ப பிரதேஷ்வே அதுல்தான் சிட்டி திஸ் ஹத் ஹெவரதி காலர்ட் மால்ஸ்தாகே சிறுர சுவாகனத்தி விடுவா அகோஸ்டோ தா நமுனுதா விட்வூட் நிவசகத்திவு ஆறாவலுவுக்குதி ஓட்ட விடிதபாகத்தேன் பவட்டு பொலிசிய சோதனா கரணவா சுத்தியன் பசுவ காலாட் மாலசன்ஸ் அதுல்தான் புத்குதே குலஸ் வார்த்தாவித்தி புடா விஷால சோதிசி மிகுமுக்கின் பசு ஓகே சிறுபட வில்பூட் சிட்ட கிலோமீட்டர் பாலவாக் பமனத்துடன் பேட்டி கிளாக்ஃபீல்ட் பிரதேஷ்வென் சுவாகனத்தி பெறுவா சிறுவர ஹேம்லோக் ரோட் அசல தனக்குலவலின் வசாதி பூபவாய் போலீசிய பிரகாஷ் கரானி சித்தி சம்பந்தன் அத்தன குடகத் பனஸ் ஹய ஹெவரதி முகமட் அப்துல்லாட் முலின்ம பரப்பதல துவார சிது கிரிமே சோதனா எல்ல கருதிபு அதர் ஏதன் மினிமெரும் சோதனா வாக்தாக்குவா இகல நாம் வாத்தி பெறுவா சேகரு ரஷித பதனாகாரத்துக்கு நவம்பர் மாசே மெல்பர்ன் மைஸ்ரோத் அதிகரணையமைத்து எதிர்பார்த் குறிமிட்டு நியமித்தாய் ஆஸ்திரேலியாவே நிவாச ரக்ஷண ஹிமியான் கேஷ் செட்டில்மெண்ட் சம்பந்தேன் ஏஎஸ்ஐசி ஆயத்தனின் அனதுருவகவீமா கனிகுத் கருத்து மினவா ஏஎஸ்ஐசி பிரகாஷ் கல ரக்ஷண ஹிமிகா மொலின் ஆமவாஷ்வென் சீட ஹட்ட துணக்கதி சம்பூர்ணவோ அர்த்த கேஷ் செட்டில்மெண்ட் லவாதி அதிபவ ஹெலவித்து மினவா எமென்ம பரீட்சாக்கல ராட்சண ஹிமிக்கம் முறை சீட்டு பணத்து பதனம் மொய்த்து வெட்டி அலுக்வெடிய அஸ்தமேந்துவாக் பவ ஏ எஸ் ஐ சி பவசிறுவா எவெனி அஸ்தமேந்து நிவாச சத அலுக்வெடியாவ வியதுமிட்டு வட அன்பு ஹோத் இதிரி முதல தமான்கே வியதுமின் கெவிமிட்டு பாரி போகிக்கியாண்டு சிதுவனுவா முதல் லபாகனுவின் பசு அலுக்வெடிய கருவான் சுவாகனிமு வெடி தீவு கிரிம அதி தாட்சுணைய கிரிம சா அனபேட்சித வீதம் தெரிமே வகுக்கிமது நிவாச ஹிமியாண்டு பெவரினுவா மேத்திர பாரிபோகியாங் சமூக கடைத்து கிழமைதி ரக்ஷணாயத்தின கீபக் தமன்கே பிரதிபக்தி நிசிலச கிரியாத்மக நோக்கர்ணபாவ ஏஎஸ்ஐசி பரீட்சனின் ஹெலிவித்தி மினவா எபவின் கேஷ் செட்டில்மெண்ட் எக்க பிலிகனி மட்டு பெற லபாதின முதல சபை அலுத்வெடியா வியதம் ஆவரணே கிரணமாதாய் ஹுதின் பரீட்சா கிரமலிச ஏஎஸ்ஐசி நிவாச ஹிமியாண்டு உபதேஸ் லபாதி மினவா நேபாளைய அதிபு தருணு கங்கத்துர சா நாயாயாம் தத்துவே ஹேதுவின் பீடாவிட்டு பத்துவ சிடின ஜனதாவிட்டு சான சலசி மசனா ஆஸ்திரேலியா ராஜ்வே தவ டொலர் மில்லியன துணுக்கு ஹதிசி ஆதாரு லபாதி மட்டு தீர்வுணை கருதி மினவா
මෙම නව ආධාර මුදලත් සමග නේපාල් වෙත ඔස්ට්‍රේලියා රජුව ලබා දෙන සමස්ත හදිසි ආධාර මුදල ඩොලර් මිලියන 8ක් දක්වා ඉහළ යන බවයි වාර්තා වන්නේ. ගම් වතුර සහ නායෑම හේතුවෙන් දැඩි බලපෑමට ලක් වූ ප්‍රදේශවලට ජනතාවට ආහාර පිරිසිදු ජලය සහ අනෙකුත් අත්‍යවශ්‍ය ද්‍රව්‍ය ලබා දීම සඳහා මෙම අවතර ආධාර මුදල යොදා ගැනීමට නියමිතයි. විපතට පත් වූ ජනතාවට හදිසි සහන සහ ආරක්ෂාව ලබා දීම මේ වන විට ප්‍රමුඛ අවශ්‍යතාවයක් වී ඇති අතර සහන කණ්ඩායම් බලපෑමට ලක් වූ ප්‍රදේශවල මෙහෙයුම් තවදුරටත් සිදු කරමින් පවතිනවා. ඔස්ට්‍රේලියා රජයේ පවසන්නේ මෙම ආසීරු අවස්ථාවේදී නේපාල ජනතාවට අවශ්‍ය මානුෂීය සහන ලබා දීමට ඔස්ට්‍රේලියාව අඛණ්ඩව කටයුතු කරන බවයි. ගම් වතුර සහ නායෑම හේතුවෙන් නේපාල් හි ප්‍රදේශ රැසක ජන ජීවිතයට දැඩි බලපෑම් එල වී ඇති අතර විපතට පත් වූ පිරිස සඳහා හදිසි සහන සේවා ක්‍රියාත්මක කර තිබෙනවා. මේ අතර ඔස්ට්‍රේලියා රාජ්‍යය ලබා දෙන මෙම අමතර ඩොලර් මිලියන 3ක ආධාරය හරහා නේපාල් හි විපතට පත් වූ ජනතාවට ඉක්මනින් අවශ්‍ය සහන සහ අත්‍යවශ්‍ය සේවා ලබා දීමට හැකිවනු ඇතැයි අපේක්ෂා කෙරෙන්නේ. ඔස්ට්‍රේලියානු නියෝජ්‍ය අගමැති සහ ආරක්ෂක අමාත්‍ය රිචඩ් මාර්ෂල් ඉහළ පෙළේ සාකච්ඡා සඳහා මෙම සතියේ ඇමරිකාවට සහ බ්‍රිතාන්‍ය යාමට නියමිතයි. ඔස්ට්‍රේලියා US ANZ US ආරක්ෂක ගිවිසුමේ 75 වැනි සංවත්සරයේ දින සතියේ මෙම සංචාරය සිදු කරනවා. වාෂින්ටන් DC ඔව් ඇමරිකානු පරිපාලනයේ ජ්‍යෙෂ්ඨ නිලධාරීන් හමුවීමට නියමිතයි. අවුකුස් වැඩසටහනේ ප්‍රගතිය, දෙරට ආරක්ෂාත්මක කර්මාන්ත සහ හමුදා ස්ථානගත කිරීමේ වැඩසටහන් එහිදී සාකච්ඡා කරනවා. සැන් ෆ්‍රැන්සිස්කෝහි ප්‍රධාන තාක්ෂණික සමාගම් හමුවේ ආරක්ෂිත සහ තිරසර AI යටිතල පහසුකම් සඳහා ඔස්ට්‍රේලියාවට ආයෝජන ලබා ගැනීමද සංචාරයේ අරමුණක්. ඉන්පසුව බ්‍රිතාන්‍ය නව ආරක්ෂක ලේකම් වෙස් ස්ට්‍රීන් සමග රිචඩ් මාර්ෂල් පළමුවරට මුහුණ දෙමින් සාකච්ඡා කිරීමට නියමිතයි. අවුකුස් වැඩසටහන සම්පූර්ණයෙන් වේගයෙන් ඉදිරියට ගෙන යන බවත් ඉදිරි පියවර ගැන සඳහා ඇමරිකාන සහ බ්‍රිතාන්‍ය සමග සමීපව කටයුතු කරන බවත් ඔහු කියා සිටියා. වසර 50කට අධික කාලයකින් පසු ඔස්ට්‍රේලියානු වන් මුහුණ දෙන උණුසුම්ව ස්ප්‍රින් එක ආරම්භයේ ඉදිරි දින කිහිපය තුළදී වාර්තා වීමට නියමිත බව කලගුණ විද්‍යාංශය පවසනවා. වෙද ජෝන් වාර්තාවලට අනුව සැප්තැම්බර් පළමුවනදා වන විට නිව සවුත් වේල්ස් ප්‍රාන්තයට සමයකට සමාන අසාමාන්‍ය උණුසුම් සුළං ධාරාවක් ඇතුළත් වීමට නියමිතයි. මෙහෙතුවෙන් සිඩ්නි නගරයේ උෂ්ණත්වය සෙල්සියස් අංශක 27 දක්වා ඉහළ යනු ඇතැයි අපේක්ෂා කරන අතර මේ සාමාන්‍ය ස්ප්‍රින් කාලගුණයට වඩා අංශක 4ත් 7ත් අතර ඉහළ ගයක්. සිඩ්නිහි සැප්තැම්බර් මුල් සතියේ සෙල්සියස් අංශක 24 ඉක්මවා ගිය අවසන් අවස්ථාව 1969 වසරේදී වාර්තා වූ අතර මෙම උෂ්ණත්වය අංශක 24.8ක් ඉක්මවුවොත් එය වසර 161කට පසු වාර්තා වන උණුසුම ස්ප්‍රින් ආරම්භය බවට පත්වනවා. මෙතර මෙල්බන්, ඇඩ්‍රේඩ් සහ කැන්බරා යන නගර සඳහා ඉදිරි දිනවලදී සෙල්සියස් අංශක 21 සිට 22 දක්වා උණුසුම් කාලගුණයක් පුරෝගතනය කර ඇති අතර එය වසර 5කට පසු නගර කිහිපයකට වාර්තා වන උණුසුම ස්ප්‍රින් ආරම්භයයි. ඔස්ට්‍රේලියානු කාලගුණ විද්‍යා කාර්යාංශය සඳහන් කරන්නේ 1850 වසරෙන් පසු සිඩ්නි සහ මෙල්බන් නගර වාර්තාගත උණුසුම ජූනි අගෝස්තු ශීත ඍතුව පහු කරමින් අනතුරුව මෙම තත්ත්වය හටගෙන ඇති බවයි. පෝලින් හෙන්සන්ගෙන් අගමැති ඩේලිමක් වන් නේෂන් පක්ෂයේ තරජනයක් සහ භයානක ලෙස අගමැතිවරයා හඳුන්වන විට ඇතැම් පුද්ගලයන් එම වචනය බරපතල ලෙස ගත හැකි බව පෝලින් හෙන්සන් පවසනවා. එවැනි ප්‍රකාශ ජනතාව අතර දේශපාලන උණුසුම තවත් ඉහළ දැමිය හැකි බැවින් වචන භාවිතයේදී වගකීමෙන් කටයුතු කරන ලෙසයි ඇය සිය සමාජ ගිනුමෝස්සේ අගමැති ඇන්තනි ඇල්බෙනස්කින් ඉල්ලා සිටින්නේ. ඒ පුතත් සමගින් අදට නියමිත ලක්මිහිර ඔස්ට්‍රේලියානු දේශප්‍රිය ප්‍රවෘත්ති නිමාවනවා. හමුවෙමු ලබන ගහරුවාදාත් රාත්‍රී 8:30ට. එතෙක් ඔබට සුභ සතියක්.